0: ஹலோ
1: ஹலோ, குட் மார்னிங் சார்.
0: குட் மார்னிங். யாம் ஹரவுன சுக்கோல் தோ விரே மிங்கலே ஃபங்க ஹான உதங் தம்பியோ.
1: சலாம் தகி மைவம் இபியம் தானே
0: சார். சலாம் தகி மைவம் இபியம் சக்க. ஹம் கம் தோ விரே நுங்கை விரே ப்ரா.
1: நுங்கை விரே சார்.
0: ஹம் அகோய் அகாஸ்வான் இம்பால் ந சந்தோக் சரிப தோரம் சிங் சே மசி கரி கரி தோரம் சிங் தி ஹேன நுங்கை அன் தம்பி.
1: அதும் அதம் பனல் நுங்கை அது ஹச்சென் தி மரம்தா அத கோய் அதும் அச்சேந்தி மரம்தினதி அக்கோய் மியோ வெதாதும் அது அதும் தானா வனி ராசிசு நுங்கை அது கோய் மஹா பதாவது திதி இசை நுங்கை கோய் இயே புரோகிராம் தி லைஃப் ஹோம் புரோகிராம் சிசு நாம்தது நுங்கை தேசா.
0: யாம் நுங்கை ஹைதுன தக்பிரப்னி கோய் ஹக்சல் கி சந்தோக் சரிப தர்மசிபு ngasi கோல் தோ விரக்ப. குட் மார்னிங் மணிப்பூர் கி தர்மசி த கரி கரம் ப ஃபிலிம் கி கரம் இசை தாவி கி நிஹைபது சு தம்பிய. யாம் நுங்கைன யாம் நுங்சின அக்கோய் அகாஸ்வான் இம்பால் சந்தோக் சரிப தோரம் சிங் அசிபு யாம் தவாய் யாவ்ன தாபிப மருப் சிங் ngasi அசிகும்லப குட் மார்னிங் மணிப்பூர் கி தோரம் அசிதசு சருக் யாபிரக்ப தகச்சரி யாரிபுக் தம்பால் நு ஃபிலிம் அசிதகி சொங்தாம் கமலா கி கொஞ்சல் த பி ஜெயந்த குமார் சர்மன செய்ரிங்லிப லோய்ன நோமாய்தியம் பஹாரின செய்ராங்லிப இசை அசிம குதல் தம்ஜரல்கே மியாம் புன தாமின சிங்.
1: Thank you, sir.
0: தராம் நோக்சரி.

0: occhio, madonna, mamma, sai, perché ti andavi a andare a marine?
1: Dima, non ho avuto già più. E io stavo solo con tacchi di bashemani. Ma tu mamma da camando, muore, ma tu sapsa, tu già riba. E io stavo solo a quei parti, io ho una parte che mi ha fatto tavoni. Parte che io non mi canduna. Ma io sono una mamma, si brida di picchi. Ma tu mi hai detto che l'hai detto. Ai na disi asiki commander mo irubana thabak to numi humni munga patho na bagi damak ai mo na pati ni ya thang do pirakhe ai na pati ki ya thang puduna ta mo chu bahar na bagi damak yum si de kong thagi lang matam da ta mo chu na ai ki mang le bamba ta mo chu gi nu si de sak ta mo do matam da ai na khut thab ngam da num bang le ngai ai ki la mi na bal la lo ye bagi khamo da ba no mai guli ye bagi ta mo chu gi pa chu ba
0: to lo i te bagi mo yo இதை மகாமகமகி பங்களை சிலத்ரே இதை மனை நவியான லாலலோரே நே தேவகிபுங்க
1: அது பிதேமா வாபம் சிங்சே மதம் கரதரிலோ சிறு தம்கிசி எங்கோ தேமா மசிதை கோடி இதை பாயிரம் தமசிக பிரஜாமயாம் சிசினா ஐயாக்பு ஹிமே ராஜ் எக்ஸிபிஷன் மனாதி காய் கும்னபிரி அது பிதேமா ஐதி மதமகி மதமமகி பாட்டி கி வாதங்னா பத மினுங்ஷியால் தி குச்சி மீ கே ஹாத் கபா மீ ஹாத் பத ஹாலேங் பைத்ரபா மத்தம் மதுகி மயா பாய் வதோ ஐஷு அம்மங் நீ நேத்து
0: நாப்பு மத்தம் மமகி நீ ஹாத் புத ஹாலேங் பலைத்ரவா மயா வது நாங் நீ ஹைவா
1: வாதி தேமா
2: பௌஜிக் தாவிரே சங்காய் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் சனப சுமங் லீலா ஈகி நாச்சோம் லீலாசிகி அஹும் சுப சரூப்